கந்தபூல கங்கணன் கந்தபூல கானன் மே ஜூல கோரி பே காலன் போச்சுமே நேனன் கல்லா ஓட்டன் லாலி சால் சமாக்கே தான் ராலி கலி மே சுவே ஹார்